நம்மகிட்ட பைக் ரேலி ஹக்திசி செடி பைசிக்கோ திசிங்கோ செடி சொகச்சி நியூயுனி நுச்சி கைண்ட்ரீட் நிறினசோவா வல்லை கைண்டமையு பார்பிக்யூ சுலி உகலிமா ஹத்திஹா கைண்டுங்க புலிசிக்கு வாங்கஜொக்கா கையோ ஹுட்டிகையோ சொன்ன ஜான் ஃபாஸ்வா ஜேஎஃப் முனிவக்டவுசு அம்மலோ மாகி புட்டுலிமிக் துங்கலை கையொச்சுனி கட்டிவிக் நுணலிமா கவமங்கனி அம்மலோ உஹாஜகையா ஹொட்டகைண்டு பைசிக்கு நைட்டு டுயிலிகமி இன்ன புலிசிக்கு சார்ஜென்ட் ரியா ஹொட்டிகையொச்சுனி ஜேபி உஹலிமா ஹட்டிகி கென்னமியாக மாகி இம்டிட்டு உஹலிமா ஹட்டிகி கவுசுகு இக்குவலி புலிசி கைண்ட்ரி ஜேஎஃப் லோ ஜேபி லோ ஹல்லு நாட்டிட்டு கியோ ஹட்டகைண்டுட் சுலி அமி சோகடக்னி பைசிக்குனி இட்டுட்டுவி ஊட்டகை வல்லை மத புலிசிக்கு அக்கான் அக்கா உயிலுவானி சிட்டமோ வல்லை லக்டுவுனி நுணலியுனி தமானி நுணவிம்மி உகலிமா ஹட்டி ஹக்கல்லா கிண்ணுங்க ஹாய் சுலி தன்னை சுலிம்மி பட் பின சுவாகுசியு லவ்யும்மி தசியு யக்மி நிச்சௌடிக் நிச்சலுட்டானி யுக் மியூசிக் ஃபெஸ்டவுலவு தசியு யக்மி இங்கிலவு இன்ன நுணவும்மியு லூவி ஆரியக் துசக்சௌ லங்கம்மி சுனி நிப்பிலியு நிப்பிலியாகிலவு யக்க தசியு யக்மி தில்லுங்க ஹாய் தக்கோடக்க துசக்சௌ லங்க யுவிட் காப்பி தொகுச்சி டீ தொகுச்சி சுலீகலாகனி இச்சுவாசுங்க நுவியலக் துபாலவுட்ட ஹீவினக்ஸுகலா பிச்சுடலு தமானி குப் ஜுவாமித் உக்கோயோ உக்கோயோ உன்னை மத் அவுயக்லோ இசுலி பலியாசிம்மி மத் உக்கியமோ திக்கிசியத்த மிலுகையங்கலத்து சேகாலோகலோ பௌக் பௌங்கட்ட ஹட்டத்துவில்லோ மெயிலிங்க ஹட்டலுட் தமானி குப் ஜுவாமி சுலி உக்குவாலி சில நேரத்துக்கு ஹாவிச கைண்டங்க ஒன்று சிமவுலுங்க யூ நுணவி மின்னுணத் சேவும் மிலோ இமெயிலிங்க யூகோக் குற்றவாப்பிமே உன்னோக் நுவியலியும் இலங்கனகாக்டாக் சுகஜுகல்லாலங்கனகாக்டாக் ஸ்டில்லகுக் அனுகுன்னே ஸ்டிலோ சிகின் நியூலோ ஒன் நியூலோ அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மிட் ஃபோர்டி மிட் சூங்குனிலிமிக் அனுகுங்களோ அனுக்கலியும் இலங்கனகாக்டாக் ஃபோர்டி மிட் சிக்ஸ்டி மிட் சூங்குனிலிமிக் உன்னுவாக் உக்கோனி ஹக்லோட்டில்லோ டுவெல் முயமிக் சனி கிலோ மேலும் நுவிய இலங்கனகாக்டாக் மெயுகோக் சுகுயு அலங்கனகாக்டாக் ஸ்டிலோ உன்னுசா அனுகுன்னே ஸ்டிலோ சிகின் நியூலோ ஒன் நியூலோ அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மிட் ஃபோர்டி மிட் சூங்குனிலிமிக் அனுகிங்களு அனு அணுக்கல்மி அணுக்கல்மி இலங்கனகாக்டாக் ஃபோர்டி மிட் சிக்ஸ்டி மிட் சூங்குனிலிமிக் உக்கோனிங்களுகோக் டென் மின்னனகாக்டாக் உமியவக் மிலு நுபுஜிக்கல்லா அலங்கனகாக்டாக் மியுகோக் சுகுயுகல்லா அலங்கனகாக்டாக் ஸ்டிலோ உன்னுவாக் அனுகுன்னே ஸ்டிலோ சிகின் நியூலு ஒன் நியூலு அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மிட் ஃபோர்டி மிட் சூங்குனிலிமிக் உக்கோனிங்களு இலவன் மின்னனகாக்டாக் இனுக்டோ மில்லு நுபுய இலங்கனகாக்டாக் மியுகோக் சுகுயு லங்கனகாக்டாக் ஸ்டிலோ உன்னுவாக் அனுகுன்னே ஸ்டிலோ சிகின் நியூலு ஒன் நியூலு அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மிட் ஃபோர்டி மிட் சூங்குனிலிமிக் உக்கோனிங்களு எயிட் மின்னனகாக்டாக் புவங் நிட்டுமில்லு நுபுய இலங்கனகாக்டாக் மியுகோக் அனுகுன்னே ஸ்டிலோ ஒன் நிட்டுமிக் டுவெண்ட்டி மி சூங்குனிலிமிக் உக்கோனிங்களு செவன் மின்னனகாக்டாக் அக்குலிபிம்மிலோ நுபுய இலங்கனகாக்டாக் மியுகோக் சுகுயுலிட்டுவின்னகை ஹக் ஸ்டில்லோ உன்னுவாக் அனுகுன்னே ஸ்டிலோ சிகின் நியூலு ஒன் நியூலு அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மி சூங்குனிலிமிக் உக்கோனிங்களு சிக்ஸ் மின்னனகாக்டாக் இவுயிபிம்மிலோ சல்லு நில்லு சுகுயுலங்கனகாக்டாக் மியுகோக் அனுகி ஹட்டிகின்னே ஸ்டிலோ ஒன் நியூலு அட்டுவாக் நியூலு அக்குன்னிங்க நீ டுவெண்ட்டி மிட் ஃபோர்டி மிட் சூங்குனிலிமிக் இவுயிபிம்மி உக்கோனிங்க ஃபைவ் மில்லுனி சல்லுனி உக்கோனிங்க ஃபோர் மின்னனகாக்டாக் கங் சுயம் இராக்லன் லேக் மில்லு சுகுயுலங்கனகாக்டாக் மியுகோக் அனுகுன்னே ஸ்டிலு ஒன் நிட்டுமிக் டுவெண்ட்டி மி சூங்குனிலிமிக் உக்கோனி ஹக்லுட்டில்லு ஃபோர் முயுமிக் ஹோக்ட மில்லு நுகுயுலங்கனகாக்டாக் மியுகோக் சுகுயுகல்லாலங்கனகாக்டாக் ஸ்டிலு உன்னுசா உக்கோனிங்களு ஃபைவ் மின்னனகாக்டாக் கங் சுமில்லு நுகுயுலங்கனகாக்டாக் மியுகோக் சுகுயுலிட்டுன்னகை ஹக் ஸ்டிலு உன்னுசா அனுகுன்னே ஸ்டிலு அடுவாக் நிட்டுமிக் டுவெண்ட்டி மி சூங்குனிலிமிக் உக்கோனிங்களு செவன் மின்னனகாக்டாக் அவுப்பலும் மிலு நுவியலியும் இலங்கனகாக்டாக் மியுகோக் உன்னுசா அனுகுன்னே ஸ்டிலு அட்டுவாக் நிட்டுமிக் டுவெண்ட்டி மி சூங்குனிலிமிக் உக்கோனி ஹக்லுட்டில்லு சிக்ஸ் முயுமிக் தசியுயாக் மிலு நுவியுலங்கனகாக்டாக் மியுகோக் உக்கோனி ஹக்லுட்டில்லு சிக்ஸ் முயுமிக் தமாயில் குற்றுவாமி கங்கசுவாலுற்றுவாமில்லு நுவியவல்லுலங்கனகாக்டாக் மியுகோக்